0: 这些了，这座一年来养起来，那些给三年的给，他从此一年来，恰似没谈提醒，恰当东亚来也不有对怎么，地当这我他们是没着什么给这段。当然是下了。当然，做恰似没三年呢，也马谈恰不中提醒，恰接他拒绝做切接随便动这几年不谈。 第哪里呢？来，这个谈你就说出去给住着点不谈，他能先唱啊歌了，光不是特别，但我那时候同学晓得就不得不去这一班了。这些了，第一年来女厕所都不少，给女不点有对怎么样呢？前水么第一年来，三对冲去，出来哪里啊？没都没认为，同学听着解释。第一年来，没塞给出来空隙的来呀，三对空气冲去我那训练来，差的啥子人心忙都请不到去下下这段了。这些了。
1: 他吃什么同样的呢？三对口的聪明的呀，长期拖延究竟开心起来就着呀。他心就切不起来，我把心里呢，他让其他人给人家吃什么，你这是缺呀的呢？两长期拖延呢，团在谈着我同事约不定这结婚下了。
0: Nice。
1: 他等着算账，明年三对口的聪明自动给梦溪拖了呀，差的啥子用途文章东西。
0: 全国电站阶段难度完了，
1: 来塞了，农村来看人家送不他个人这些了。他学习用外事东西，空闲加快车间呢，才算不谈谈的心，才谈。对面呢，下载了所运转级别车辆的男子，差的配置车间用的单位他，人心才在街内呢，绝对不车间。当男子三对聪明，才绝在去，才用出在的人心中国聪明世界角度，当男子做的呢，你都你生意落了一段叫地下车的完了。
0: 老王，
1: 地下车间
0: 文章现在的呢，当然就人家才去，我来没给我订这些呢，都不全部呢，说不透的地摊一拿着，他地铁里啊，中国金融给他可是那聪明订这给他地摊摊，差不订这些这些确实订这都难断了。那学长，当然我那做菜市场的吕伯爷呢来没事过过的，还讲请不去云南来，你菜市场给不呢？让其他人给地摊我那学云南来，让内部没到偏不没订这进度，就把其他人给菜人不吃过来的，开心不吃些这段。
1: 我那是下了。
0: 他听明给俺家定我那徐云南来，俺就不去干这些了。他嗯，我那说抢俺们谈提醒呢，下次说援交车辆，俺家规则的用途单一。他第一年来呀，学全部伊那去让给你们去了，俺家去我不去来，没给我那一点样开钱不起这些了。
1: 我那这些了。
0: 那说抢俺们许多怎么伊呢？他第一年来呀，恰是我们谈早晚三对冲去，还讲给你不那样给同学是订这起是吧？
1: 这些了。
0: 他抢俺们的给住不起我那徐云南来做的，他恰。 不地谈，让清点给我怎？提醒前面旮旯借来住不定这进度怎么？他什么心啦？让俺我定这算账，民宿我一年来女厕忙过些，端着几个月不谈。让前俺们第一年来人心，俺那说，但让从所见定这些来又不但端着一呢，看两给俺这路子定呢来，俺那做新疆那随便前俺们当多不一呢，让你这心没得吧？忙住一段，俺那做军都呢，给让给前俺们的军队人进这去也当定这那边呢，那的。
1: 看女人心给俺这的忙差别，人家盯着这段了，
0: 多多了。
1: 他心就切不来，我把心为难了。三对口的，他聪明，看女人家这就彩的，要是不买卫生口的，聪明看女人家就在了，他要讨厌盯着这来就穷下了。来塞了，农村来，他给人家送不他个啥人，俺做三对套了呀。嗯，从那起心预备，别的密码存我那吃下边呢，吃的呢，他吃的没被冻着些热了，他明天给人家我准备，吃俺们的呢，他没那么给，你不是让人过是吧？
0: 我那人，他跟他学员送菜也没有差不多，他还是学不学就吃呀，给顶这个空闲就约不谈。但俺做菜是都不吃，随便呢嘞。吃干点呢，出去退休给那顶这些嘞，就住过是罢了。
1: 学长，
0: 他一年来看了呀，给人家我就难送。但随着俺们店呢起落了呀，都是这些可能是农村人心一般。随着顶这几个呢吃穿便宜呢，俺给人家什么看到落了呀，随他明着玩的拿落了呀，盘转起可能是俺这忙不及录用过一堆怎么样呢呀？提了提顿给他，说不拿落给俺这点菜的呢，拖车背景。
1: 长安人呢，这原本提了提顿给吉尼斯国内拉索龙亚给，今个定制起来就住过一段时间呢。现在是地铁里啊，车呀，给门员铁里啊，车子难怪的，还将给开心不起来住一层给这段了。
0: 当然是下了。
1: 他谈到我最需要，看到给俺这三弟，跟着几路考过来些水平呢，看到给俺这三弟呢，没特别的，点钱三千拿落了六百，俺这日定这钱不谈，他的呢，女车江边外边空速多不行吧？但俺这开车定这钱呢来点要紧，天拿落了呀，就讲嘛，俺这谈。 ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གས
0: ki tsatsay di nyung du dan nan jay na nimjil ya yakshu shumbi na num ti na ki nishu tseng na sumju pal ya tsunzi nan yakwa yubay te ki nang du didesh mungju shu yin la
1: Nons
0: Lise la dan nan ju seri na lol ya jo ya ki num di ngun na cha sha bi na zo yung kun di na zi xin ki num ta tang na xin sok sha ki num din jay du yub dan ta di na nan ju su bo ya nye bar du ko we ci gyur tang tang na xin su ju yi ki chung kun zo din jay shi dung wa la
1: Nons
0: dan nan zum la ki rang ya kong li ya ngan ju ngar jay kharis na ta su bo ya go go kan jay ji yu ma ta tang na xin ngar jay di mang cha bi na gyo yung kan jay ji yu ma ti mi na ngan ju tu yung ki cho we chue li ya ngar jay din jay di kan jay ji li ya chun zin chi gu we te li ya ngu ju se pi chan na su wa la
1: Nons
0: ཁྱི ཕྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི ཁྱི
1: 作为社会区崇明远角去弄聚集地呢，这不嘛为社会区崇明来拖啊越不怎么些呢？因为罗县人的伢伢来人是忙着住个预备定这个城市新闻个越不谈，远角去弄的忙差不多呢，轮看去彻底急忙投住个预对怎么呢？四栋车了呀，彻底呢温餐去开工来解决呢，他出门旅棚去地谈了呀，收金钱不太贵，有的生活着难断了。
0: 嗯，那是。嗯，
1: 那个男子偷看去社会区崇明温餐去远角弄去聚集地呢，拥堵单。
0: 那姐，但你们这里啊，养水球迷的决赛的，看你说三个呢，什么就拍了呀？春节南国呗，他顶这个出席是对哪下了？
1: 嗯，那是那是，他农事这顶多许多怎么？因为养水那一年了呀，空三个人去学校给查他，我这当初能行，养那是没什么用，顶这节日是吧？
0: 这些了，
1: 他养起来给第一元就七百个零年了，农给决赛他当能行给第一个比赛拉索当初也突然那样是吧？
0: 这些了，
1: 第一年两个那是拉端多，第二个是给。 那学蒙古语我呢，学完了，但农呢这边给他写写这东西蒙古语了，还讲给你不去对什吧？看人给动作远就七百个，有人出力呢，让人心气焦急，当然做啥个拉索呢？七百个力呢嘞，第一个当然做样，第三当这给贴了呀，突然之间哦，第三边呢也用过阿语，俺内蒙古的这光也提了，开心不起这些日子光。
0: 我那是想，
1: 看人给写这点这是七百个力呢嘞，创新不的机会了呀，是也没吧？俺第一个逐渐打空气。
0: 贴了呀，同那那呀，顶着节日送给了。
1: 那完了。他顶着送咱呀，对云给搓一搓了呀。他让其他人给切得顶着了呀，点解呀？弄就在的农都当呀，训练们都是吧？
0: 是是了。
1: 弄的，他让个那做，弄之前给，他不就开始人家了呀，设置虚伪呢？长多伊呢啊，其他人给开心穷了，让菜节呀给得是预备给个那做，弄路呢，顶着皮就切皮呢，让其他弄路被隔离呢嘞。他让第一给，当那做菜系的西日。 从前农路南边呢，像伊拉个农地，皮就吃的伊那嘞，用途当土呀嘞呀，偏到是没着送给了，
0: 是吧？了，
1: 那地面一边呢呀，啊，那做田里呀、马家呀、牛的田边，菜场日顶这几皮就打南边呢，伊拉个菜我边，有人吃哩呢嘞，农路呀的，农局大都不一呢，就农咱路呀，他能行给。 在天朗地里蒙古这里呢，要弄的粗咱们大，多咱们切皮呢，要这个鱼对咱们把天朗给俺弄给啥子的，用都当下了呀，偏到有点这些日下了。
0: 那是。
1: 那点点木头节水位呢，让俺那做些日，远就七百个了呀。但俺那做农这的，俺出这点这几了呀，就是南街农局这的。
0: 很多进度给农村当街，让农村给加把的，青年都当土呀，顶着给解决些点事了。那是，
1: 对面一边那个那做，现在马祖加别个了呀，当个那做，青农顶着去批准马街吧，乡委别个里那嘞，很多进度给农个是顶着马路吧，顶着是铁个我呀，拉索给切到街边那嘞，让其他人给，让些自己当个那做，苏国南老了呀，来在的，提顿给农村当土呀，顶着解决些这段，
0: 当然是下了。
1: 看了呀，
0: 但农村来看人家送别，嗯，吃的开心，怎么的？伊那个男子作为南罗了呀，我也是觉得出名的偏多，实在没着什么这段了。
1: 那完了，
0: 俺阿拉吃下边的了，推荐卡拉随便，个人南罗了呀，他地特别可能是菜节去，得个月白，农路是顶着没白，应该呢。所以说，我们这路都准备看清不月白，应该活不得了的，忙不起么个读书这些农小路段了。
1: 徐真，
0: 顶着一段准备看了呀，看人家我这些别，他经常南罗来看戏，好生看这些月白，给顶着个得个月白，农去农路顶着出名的看人家。 ཡང དུ གུ ནུ ནེ ཤལ སུ བེ གབ ལ ནུམ དེ ཚུན ཅིན ཏུ གུར བལ
1: རེ རེ རེ
0: དེ ཅིན དུ ཟམ པ ཡིན ཕན ཐོ བ ཤི ད མེ རོ སམ གི ད དེ ཅིན དུ ཟམ ན ཁོང ལ ཡ ཁྱ རང གི ངུ དུ སུ བེ ཆ དབ ཁ དེ གེ ཡིན ལ དུ གུ གི ཚོ ཡ ན ལོ ལ ཡ ཐ ནུམ དེ ཅེ ཁ རེས ན ཕག མིན ང ལ ཡ ཕེ ཅུ ཆ ཡ ད ང ན ཅུ མང བུ ཅི ཕེ ཅུ ཆ ཡ ཐེ ལ ཡ ཚུན ཅིན ཡ བུ ཤི ཡུ མེ རོ སམ གི དེ ཟམ མ སེ ཡིན ན ཡ ང ན ཅུ ཤ ཚེ ལ སོ ཡུ ཅོ ཆི བེ གབ སུ ཁ རེས ན ནེ ཅུ ལ ཡ ཤི ཅེ ཝ ཡན ཚམ གེ ཁྱ རང གི ཆུབ ཅུ དེ ཅེ གབ ཏུ བ ཡིན ན ཡ ང ན ཅུ ནུམ ཅུ ཆ དེ ཡིན ལ ཡུང རུ དང ཐོ གུ རུ བ ལ
1: རེ
0: པེ ཤ་ཤ་ཅེ་ཤུ་བི་ནེ་ཡང་ང་ན་ཅུ་སེ་རི་གི་ཆོ་ཡོང་ང་ནེ་ཤ་ཤ་བི་ནེ་ལ་གང་གལོ་གམ་ཅ་ཐང་ཐང་ན་ཤི་ནུམ་ཅ་ཆེ་བེ་ཏ་ཆིམ་བུ་ཡོ་བེ་དེ་ཅེ་ཅི་ཁེ་བ་ཡོ་མ་ལ་བ་ལ་རེ་རེ་རེ་པེ་ཤ་ཤ་ཅེ་ཤུ་བི་ནེ་ཡང་ང་ན་ཅུ་སེ་རི་གི་ཆོ་ཡོང་ང་ནེ་ཤ་ཤ་བི་ནེ་ལ་གང་གལོ་གམ་ཅ་ཐང་ཐང་ན་ཤི་ནུམ་ཅ chupzu ta langzu la so chebe seri dige sebe tone chue tubi na ane karaisi na shekzi di tonyum yoyan teli ya kebar nye jenshi me rosam giri dungwa le
1: Dagda zishal
0: Timi ina nga nan zu zo di na ta shaze la so sebe gabli ya yinbi nele kandub ke nung nyum zan pe ju na ya ta Timi ina da tu yu nga nan zu chowe na lo li ya jige ne shu bi na ma su siya su giri yu be ta nga nan zu sop so su gorba zo di na Da seri mangbu ji sop so su ya ki tabshi zo di nele nung zha chebe denje ta nga nan zu chasha sengma ina zha ta karasina shogo sengma ina zha ta kanga lo sop so yon ya di zo nung na lo li ya nung zu chise zha ba denje denje shun gorba la Di tia li nele ma shi ta ken na lo li ya chua ya gu yu bi nele ya nga nan zu wen cham ge Din zhe ki sikse ta nyam tu tse ngon bu la so ta tang na xin xin do la so dip zhur cheba denje ina kirangi shi citi ma jia tu ya tia li ya tona na bi na ya bu shira yori samgi Kong li ya kres na seri sudan tia li ya di tia li ya tona na mu zan ma se tu gyun ne tang na zu seri ki ming li ya gam ngu yin siya ta so gam si yin siya mar zu yin siya ngar zu yin siya num zu yin siya ki ta di dabu seri di tia li ya ta duks tu gyun na zu sakan zi na lo lebi ina le kirangi ta seri mang bu zi duks na dēnbē gēbsu yīnē lē, yāng dōksu dāmdān dāmblū tēli yīnē lē, sīkse jīkse dā, yāng ngā nāng zū karāsān tāngi rīk dīndē jīkse dām yā. Tīmē yīnē yāng ngā nāng zū lāng zū lā sō dōksu chēchē, tā tōn yōmbē gōne dōksu chēchē mē, jīnē yā, kīrāngi sērī kī chōyē tēnē gēnē yōng yā jīk tā, yīnē yīnē rāngī kī dītān dē lē karāsān dōksu gēnē yōng dū chāmbā yīnē, tā dōksu dām gā nā bī yīnē tū gyōng kī tā chōyē nā lō lī yā, jīk nē rū jū tā dēnbē sērī lī yā, rēn yōng chē tū bū tā, yīnē dītān dī tēli yīnē lē, gēnē kāng kāng chām shī yōng yī rī sīm gī rī dōng wā lā.
1: Takdaan rishal, wune ngana zo mii ki sugu na lo liya numtsi ki rikdi nyung zamchi dindaji tsundze naan gugu yuwi na yankiraan seri yuancho chebe qabli ya ta num luk tuyunga pechu chea, ribal?
0: Rishal.
1: Tadi numdi damgati tene shubi nele ya hajan kechimu chiridwaan.
0: Rishal.
1: Ta gegab ki dreyu ceshi shirsungje shubi nele ya yuancho ki num maang chewa di büche towa ne mawa shikje rinpo tangbo tan rinpo nipo rinpo sumpo tan rinpo shibo che dindra si iya yob chiridwaan.
0: Nos.
1: Da rinpo di kazu ki towa yobi na yang zojaan ki ceshi di dizi ki towa yob dindra che rishal.
0: Nos.
1: Da didan dunje ina nungi tsuchu rindan di inele dida towa yob da yang tsungi meb chirishal.
0: Nos. Nos.
1: Da ano zo zojaan di ina yang nung nang ki nung den ki leze meba sowe gyurim dindra ji inba ta di yurim chwe li na tsukyu yi tan dang neng xin ki lapsi ki gyu ta chige ne shubi na hulobu su siya la sop ki tsukyu ki zhubja di shio zhobe ma tse yang na zo yuan jo men zha we num ki tsikyu zhubye ki keba yi ne le yang qingbu ten yub ten zhe chile xia lu
0: desi
1: da jie dang ne shubi na tse luan be ki tsikyu du jie to we se nu tsa tu zheng xin di yi ne le zhung ya ga ju du zhamba yi na seri sik bar chambu yub tan dang neng xin ki sen num ta ma mui lo do ki num nima me do ki zhu num so ki ta num dun zhe ri ki yin le cawa di te cham su gu me yab din zhe dabu chi zhe duwaan
0: zhe xia la
1: di yin le kiraan ki seri zha ba miyang me na cham su be jie le ya yang gyu du zhi di yin le chung labu yub chi zhe xia la
0: nas
1: zhe ba yin le dang neng xin ki ngu yab so li yin le ha chan cham bu yub e ki num din zhe jie le ya ngun zhe nan zhe gu yub chi zhe xia la
0: nas
1: din zhe son zan ya sa du chung mi cu yin le nōm tā pēchū chēpī yīnē rī tā ngāng xīng kī tī kī gyūrīm chū lī nā rīg mēn chā wē kī yuān chō lī yā xīg jē yāng kī rāng kī tī tūyōng kī nōm tī rā jī tām kā nā yā tī kē chēm bū chī rī xā lī
0: Lēs nōng zōm lā ngā nī kē lēng kē sō tū tā nā mū gu yōndu nē lū tī sīm kī yōng wē chī xī mīn tū shū yī
2: Zhōng Huā Mǐ Shì 직툰속배두시대부족내미리카와핀춘조웅탕비시냠지제치발군디동구
0: 생겨남서참내래도티링기난주초에람로키리채난구주슈베낭둔차차슈스미이팅티리젠키십시챙근한게로산남예라타숨지타이교슈겐조가이생겨내뒤도동안주리젠샘바뉴네게진체세슈기남랭게슈덴자고생겨슈덴자고